பதனம் பற்கொண்டதம ஆஞ்சநேயம் ஓம் நமோ பகவதே விசித்திர வீரஹர்மதே பலயகாரான பிரபாத்ருதாபவத்ருதேஹாயோ அஞ்சனீ கர்மசம்பூதாய தாயக்ஷராசதோ கிரஹபந்தனாயோ பூதகிரஹ பிரேதகிரஹ பிசாசகிரஹ சாக்கினிகிரஹ டாக்கினிகிரஹ காக்கினிகிரஹ பாமினிகிரஹ பிரம்மராசகிரஹ சோரகிரஹ பந்தனாய ஏஹி ஏஹி ஆகச்சாகச்சோ ஆவேஷயாவேஷய மம ஹிருதயம் பிரவேஷய பிரவேஷய ஸ்ஃபுர ஸ்ஃபுர ப்ரஸ்ஃபுர ப்ரஸ்ஃபுர சத்யம் கதய கதய வியாகமுகம் பந்தய பந்தய சர்வமுகம் பந்தய பந்தய ராஜமுகம் பந்தய பந்தய சபாமுகம் பந்தய பந்தய சத்ருமுகம் பந்தய பந்தய சர்வமுகம் பந்தய பந்தய லங்கா பிரசாத பஞ்சவஜனம் மே வசமானய வசமானய ஸ்ரீம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் சர்வாராகர்ஷய ஆகர்ஷய சத்ரூன் மாமய மாமய மாரய மாரய சூர்ணய சூர்ணய ஹே ஹே ஹே ஸ்ரீராமச்சந்திராஜய பிரகயா மம காரி சித்தி குரு குரு மம சத்ரூன் பஸ்மி குரு குரு ஸ்வாஹா ஓம் ராம் ஹ்ரீம் ஹ்ரோம் ஹ்ரைம் ஹ்ரோம் ஹ்ரஹ ஸ்ரீ விசித்திர வீர ஹர்மதே மம சர்வ சத்ரூன் பஸ்மி குரு குரு ஹர ஹர ஹோம் பட் ஸ்வாஹா ஏகாதச சதவாரம் ஜபித்வா சர்வ சத்ரூன் வசமானயதி நான்யதா இதி இதி ஸ்ரீ விசித்திர வீர ஹர்மதே மாத